0: སུམས སུམ སུམས སུམས སུམས སུམས སུམས
1: ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ne nam chang kha si le song gyo mang we go chi ge ju kyo gu dyun shu de la chung ne yi cha sar so tha che je ngi ju so le mang we kha thang we ka ne nyun din se tu bie ta le da wang a be che xin ni ha se ngwe me ji ne xu xia ki lu gar che dyun thang bo zong ge lu khan du che ne ngwe me ji ne xu xia ki lu gar thun kong bi le ji du tho jem che che ba tan ji su gyun ki ngwe me ji ne xu xia ki lu gar le chen kha chung ni ki zha nian bo xi phom ju tha yi za su nya ne mi zhe jie ma de su gyun ji zhe nian ba zha jian ki jie yi nya cha che yue jem che che yu tho ngwe me ji ne xu xia ki ji ne sam go tha la xie thun zhe jem chong khu thu ji de zu de jem duan tan bi ji jem chong jie xi ji jian ki chu du di bu jin ba le nian ti ran le ngwe me ji ne xu xia ki jem chong yong bu go chi nga tha nga do dun ge la zam chung ye la sa chung ge ri ki lob cha ren ngwe me ji ne xu xia jem che che go hu da bie wa ma se te dong ta lu chi gu bu che nga ro we le su tha jin ba tho ro dong gu yin xin chong ge yong ge ngwe me jin ne xu xia ka sum ge ge ju ke gu yi chue ne ta mo ta yi su bo jo la ze so chun ji ren xin ki nam chan li dem ta ngwe me jin ne xu xia ki gun jin ba san ne sa do tu ke ba la xin wo de ta la ze lo ba den chang de de mo ji bu nam ba ti jem den ta nyam ne nyam gu ji xi ji du de be nam ma jin ne ki de mo se ge su yu ju ji 明年拍了拉萨重点的客场给用给我们人类学校去有过年龄他针对相对人类三个团在这给别端电视卡你去这样接点给来团里出现于天哪选给了日本电子客他给我们人类学校去人类三个年龄看了前天给来年他开局我们才推不点不来 拉萨重点的客我们人类学校去别端电视卡他给年龄别端电视卡谈不难当不是
2: 拉道卡巴牛国西几天的西塔，几个子女塔轮流去咳嗽病。拉道卡巴去控制体温去，连年看了片子几个病咳嗽病的症状，龙举切巧，脱去了沃尔阿给教育塔，天气人心了，沃尔写东给给你去教育，西边两天中国地震去连年的片面，录制能说。中国地震去云至拉道卡巴，城市伢爷了电价月了，烧浆扩热的。
0: 卡巴尔塔安达马尾连续去了熊杰尔英杰些，熊杰龙世界内铁东年浪扛地儿最巧。卡巴尔塔这一家日子七日，几个儿最巧。森林街，上了那么村木头街，六个社区重点都丢呢。罗州松仁街健康设备组长高铁指令，过去头，我将经济部别沿路开那么三八，先去不行，先来不休。
1: 新竹林街，吉隆运动居住楼大王阿爸的六个社区外所创业的局内，健康设备组长去江南三八的各个作业。罗主任，六个创业的去，我将送江来团主参江南那边的，去给健康店家送这个特级额内新送呢。每趟人群看不是团伢内用为推入给九连日日新票的，创业用给克隆部才来办年场。
0: 也就估计可别人更看头不谈，做那组织的准备，啥家店家俺决策，也就该更看头不。账不谈，就财务界作为区部菜结合店店前辈，提供给秋光菜系的吃用的来的。落个几港天，南科体外我话谈，日龙体外讲话，全部体外谈话，可是有体外制度点不接穷月。我将有这松江菜，中间这边点头去了。罗主任，落个中间去，落里承认我就去，落个同不谈。 新竹拿手，咱当拉手手，健康街做那来着卡机，拉达顶上街，健康松江街，马地吉林为主体，其他移动姐姐解决水内，健康街健康设备组队的，别端重点重点特别安的对台，健康店家松街三百七八的点头当有，移动姐妹女生的落落，落个重点的，健康街人民重点组装起，催得明天能走去。 庄杰塔重新批阶塔，你若同样来京东前来，三公十步，人民庄杰的组装了规定当局。华西安达平江采油公司 안담 동원기 초회 개니 냠룹 장세 집에 장종대 남장 토마토 주네 니르 초회 개니 전 니장업주 장세 토비 멤버 뛰제디 마외사

kinyam gyur thang gyu gyu ding ki yang da so nyen gyur dong den ri zhe ki ge be de mu di na xiang ri zhe jia zu chu di li qian xian ta lu ga ge qiu gyu di na xu ri yang ki gyur ku di na se sing na mo cuo 在门外推的呢，落到明年端端两个出行，但这部两边推一妈妈说，新规苍马的呢，再不起起，列车持续给推个不其他，那么是更多下降给门外推最起的想，他这样一呢，再写给南端的苏南边落一没个他，就往右走的想。

0: 下茶味陈菇
1: 您以为心淡
0: 它是你们的陈菇日日你故你超特了口味蓝顿饮了
1: 落干心肝气您淡日日你故你陆屯气卡罗尔归为心之饮
0: 今朝年到别王茶点别陈菇的托年故你了你无年蓝若手
1: 今朝陈菇
2: 三个人给他谈谈心查着那么人给你啊许久天天安全的真给能对我是我是国中医了其实给他给他去接着南北给人出土他去真正给点价的军事谈谈心真随所有天里啊他去看到南国国南民呢龙城给天这卡巴安全的了解估计除给金啊顶顶国塔除给松啊泥土土除给泥骨来我暗暗他初给你给初顿顿一了其实他们的这次呢兄弟有那边呢这个切记姑娘这事了这顿关系大说下面可别问说我做这次台东康局前一呢这次呢电流区别电视观众跟穷大那里啊曾被他切那你给他电流收音了老给他公干上
3: 公干上人家说的嘞
2: 那你特定给他去这次给切记跟南顿顿问心我做那收音去了。
3: 那是那是，但特定的那里呀，跟你们做那手脚呀，你这样做的，这我这个途径的差松录不着了。
2: 是是是。
3: 那咱们现在看了看，咱们给他这牙着呀、戳着呀是吧？烫着呀是吧？
2: 是是是了。
3: 那你这兄弟们这可有个自信都做来，我们嘛，我们团结成为呢，三观高了呀，这点点着呀，跟这个。就决定的去加下死。这段电影对于人员呢，这个加这什么玻璃啊，那些嘛对吧？呢，这个电价六千七啊，管理啊，什么收入呢？嘛差别，电价给三多电价去扩的越死。这段特别电脑做加的，我做考试呢，大我西北，这位你书记给你们的呀，上面的就业哪里啊？三图表的，这个通图表，电价这里啊，考试呢，我做来些中间哪落里啊？去。卡罗维拉基吉巴加亚基丁这个大让地斯内门都德布地斯内门都丁内这个安南族这个塔牛斯内门都丁这个出国卡克些组织丁能安族球衣那里啊都是吃着那不吧
2: 是是是
3: 那里啊加个他娘自助机四个月了吧
2: 是是是
3: 他第一安族超近年呢这个代运队呢德布地我是不是有的卡拉斯呢安族基地部给这个一个不让四句那罗里啊这个他也是的呀，你个他，查到你个他，啊那听不见你个他，啥子？我做几只孙子了，讲。
2: 来是来是。
3: 我听到了呀，他也是的，你个他，啥子？今年叫人推举，蒙古朝拉蒙主要是他，你呢？叫人的这得不到钱啊？听这个，得不到四句的，听这是结构四句的，听这我做拉斯中介，这个这的去怎么去？他们人来如何去呢？啊，听这些呢？全用过那些中国的啊，对台湾拿来呀，或者土东所有的拿落去垃圾的这个，那顶着你那个顶着怕皮呗，地面的呢，他你说啥子卡住了呀？顶着个估计车有的是，这
2: 种
3: 估计的车运队，那些运队，他得不到许多，他个咋他个的啥得不到许多？他第二年帮助过安格林过个石头吧？
2: 是罢了。
3: 他谈的得不到许多，也得得得了，可对你呀？人家呢，那里呀呀，这个衡阳嘛，说起，他人保住的，他人保起不了，同样还是同居民，那么就还没有的这同属，别个几只车啊，对面。比个那个去年，实际我们提了呀，那个去年几只车啊，这都没想到个，这去年没提，俺叫你对的，我呢，你们有点好过没得，他没比个谁要去，那个多少钱的要了吧？
2: 是罢了。
3: 他顶着比个经常出国，这对的出国跟比个出国人这或者人心的，比个俺俩最大，这个人这个估计几个要的，顶着估计车运的到底哪里啊？俺都这垃圾个几百家车运的，底哪里啊？他从大卡的口过是呢，这个垃圾推最内运的几百家车。
2: 是罢了。
3: 卡罗维拉基的，你们的那还是呢？拉基跑拉去吧，拉基啊呢？这个突然之间就去了，说 ཁྱི ཕྱད མི ཁྱི ཁྱི ཅིག མོག སྲ་དེ གུན མ་རེས
2: མ་ཟོ
3: ཉེ ཐ་བ་ སམ་ལོ ཁར་དང ཨུར་སན ལ་ཀི ལ་ཡ ཐུཇུ ཤེ ཡོ རེ ཁལོ་བ་ ཐམ་པོ ཁལོ་བ་ ལབ་ཏན ཅིག གུག ལུན ཇ ལ་ཀི མ་ཏེ ཡིན དུ ཐམ་ཇ ཤ་ཅེ ཅིག དེན་ཇང་ནེ མོ་ཏ དང གི ཡིན ཡེར་བ ཚུན་དེ གི ནང་ནེ ཆུགོ དང ཇེ ཏིམ་ཇུ ཏིམ་ལུ ལ སུང་གབ ཅིག ཡིན ལ ཅིག ལ ཇོལེ ངོ གོ ཅིག ཡིན ཅིག ཡེར་བ ནེ མོ་ཏ དང ཇེ ཅིག དེན་ཇ ཡོ ཡ ཁྱི་རང་དང་ག དེན་ཇ ཡོ ཡ གི པེ་ཇུ ཅིག ཡིན ས་ཏ་ Denjangane mortanje kiranda kimzale ya digi tobya ge bejun chi isa jang su tam tamje saje tamje sa chabe jul lagi de ge yore
2: je je je
3: chadan titte be jili ya kharasna ma zo khoya de kalo ge labte kena khaji ge tala ge rab re sabsa chila kam chule ya mara ta se sena thang bu de gui se go ar ba sena thang bu de gui de yu kharasna de kalo we ngun jo ge la ge li ya kam thuk jab ne ngun jo de nar jang jo as ta ngun jo de li ya nyeng ge li ya chi Ani chik sengkhaan ka lees chik taa thokbaa taa shee naa ngam taa dindraa lee yaa ka dindraa ki di chabri. Chataan tezo ina ngan zoo chik laa kiik tuzu ina thangbu di nguan joo khalo bae loo chik tsui bae thangbu di loo chuk rees.
2: Rubal.
3: Tuzu di. Tengwa nyewa di ina loo chuu. Tengwa sumanaa kwa zuk jay ina yurin ki tuzu ki laa kiik jay yungu re.
2: All this.
3: Chataan di naa loo liyaa diga ina jewa kyebin diyo kaa chik loo chuk di loo chuk suwe shaa ngan zo len nyami indi le ngani loo chuk ranja tre shaa singi su dinti tuan yungu re.
2: Toksi dinti shaa.
3: Da di naa kaa chik pigae ngonshin pa yubta khonsu geja shaa mi indo khao shi tuk marani mi loo chuk jesu ngani pigae ngonshin me la pigae le geja shivu shi ti shi ma chung ngani loo chuk ranja shaa su dinti tuan yungu re. Di kaa re si na loo chuk niya loo chuk liya jema tuwa di kaa re si na kiraan laa ki di tu tebe naa loo la kaam chik laa ki ki chik chik shibshi chaya tuju lo chik nalo kam domni chungi chabda anna tengmo chik chungi chabda lukyo yubayi na anna tuju di lo chukdi lo chukli ache tuku yawma res
2: lese
3: di nga tu inji mji kem khorda
2: lolo
3: nezu kandre jil tuje kandre chik jewu yume di anzo hama goyi na pigaya pindre tabde wa shudu pigaya indo khabu chudu pigaya yahu shubi chungsha nga dindre chungsu shewi na rang di kare yore chedin kare yore lukyo nalya di kare tuyo yore rwa timlu da tuju anzo gongba shigo kudus
2: kyo da jebu jawa di rwa
3: diga anzo chik tuju diga nyele kempa chik yuche dina ina laki di ina da bi rima sene mindu ay rima sene mindu se rima sene mindu da lo chuk ngame ina chukju simba daga se rima chik war da tanda chukju risum chigi lene gan yuwe chik jiju langgo khalo basana da dide chik dugi langgo khalo basana da dine legung ki chigi lene gan yuwe khalo basana da da chik nganzu tanda genyun shuya ki tuju di ma nargan dambe jeli ya dita tunja ina siju di ina khalo we laki di lo chukju risum la ma nargan ta yore laki che dike bagu yo mare lo chukju risum la li tu kena sugu ya gu yuwa da mutu lega chiya ki nyingdab yuwa mutu ina dinde ki simshu yuwa da dinde ki chobay gugu yuwa dinde yinba ina kena laki di lo chukju risum la tando bi da ayas ingi laki di ina tando lo sum mutu nargan ki risu ju je lo chukju risuk budo dāyāngi dīndrīgi dīyōrēs. Chātā ngā tō khālōwa khā jīg kūrāngi gōngsā sānā tā, tōdām tsāmbā sānā tā, lāngwā rūgā sānā, dīndrīgi jīg rā lō lē, dā sīngi sō tā, lāngbiā shēk tōndi kī, dī tōdām chīngi dī, kērā dī chūgō dī dānyi khālōwa mēngyā, kērā tōdām chīngi dī khālōwa lē lhākā mā, xieze ma xin ne kaluwa nangdaa xieze di na guwa tsuebi chi gugu yo res. Chetan di guwa ma tsuebi ne kaluwa kaji lo chun yu na yi randi ma bagura da randaaya ya mar da singi gama chungi ma chabdaa lam yal mura ya duiru nye dire kaluwa dindri anzu luri chiga yundu dindri to yungu dunga. Chetan di yundu di itola ya iksab na yu jikche. Da anzu tanda chugo dindri ga yundu lesa chungi na lo le chugo di.
2: Gela gomusun de chacho chigi ya gandis na gu du la. Kwa ngu chan li ya tsir top gela shudu. Kongai gyalan kongam sans, kurangan langko di nidong nisakshin lu langko yinshi sungi la. Ta tanda langko di diri xa, yinbachi li ya tanda langko chung dintre, kur chung dintre di xa. Ta lo chu le ngor ba gyala. Chesan di gab li ya jik, shibje di kandre cheche, che gu me te li ya gyalan jik, sedish naro che sungu do la.
3: La se, ta nidong nisakshin ki langko yin na, zengi zaksun zepsi zeng, tanda zadu ruwa.
2: 热了，这种。
3: 但你说这个积累，他们都感觉的，但那个我做老你说。 这几年他谈的这几个老大哥感觉上涨争议时呢合作了老老人日子走了争议这种在是这样子做事情这乱啊这不用个老嘞那个人家没啊这就是吓死他的理由嘛他的困难的老的你都你说这几是阶段啊这是的我的觉得你都你说这不用个他的困难的那大我提不懂啊大我提不懂对的他的你推代表了在那学校有没得冲的来看你要的培训我不进老给他过不送来的下班是来说的
4: 那是，
3: 老
4: 跟他讲啥？
3: 送上来了。
4: 嗯，跟他讲啥？
3: 送上来了。嗯，跟他提老给苦心吧，我是那的同事的，今天新郎家里啊，提上去那几个月呢，跟他几个月呢，跟他学。老贵的是吧？哦，老贵，可能送来好了些嘞。
4: 可能稀少。
3: 可能稀些就对了，晓得都不对。啊，那哦，提，哦，那是那是提，刚刚那个，可能稀钱就对，那是那是提，到底你这是的，看，到底几个月，菜是他全部，但俺就鸡蛋钱呢，能比干家是些个的干家。
4: 出国个国家，他出国那了了，出国人蒙古有了吧？这个人做国家那了呀，国家的出国人肯定移民的，老很多团移民的了。你属于俺这个移民，你那每个在路亚移民的其中个在移民的个是国家的，还是出国的签证是吧？现在各个国家给签证的团别出国，牛顿这是原因呢？到底该是怎么做呢？俺们是个要的的嘞。从我们那个做新郎官，就开始谈到，只不过今年因王不军这个出国去就个出国人是一算的，是出国的这他。
3: 在门对面住过，这当地过了吧？他们去不了，毕竟没谈到面就，没落下来的就去，他们去可不是有钱就等着。啊，不然嘞，你个有嘛？在不然出发就是点不起你算这差的过了。这张单子看那个甘露出国，可能事情就等。俺们做甘露出国那边面多，但甘露嘞啊，进农农么个是打进老早个甘露是的人一差不完，啷个那了？但现在嘞，看那的，他没这啥嘞，他没这啥。
4: 好多事呢，没这啥呢，去不了。没这啥呢，去对的允许了，谈不得，这可以多他们说个。这俺们做十个字呢，他看啥子话嘞呢？他也是的，谈的这朱老年过的，做人吧也可以多他们说，做人吧也亲切，听都搞过来，熊都搞过来，安达搞过来，都有那几年过来，都会嘛点年过来，是不是是这个？嗯，才能把小的听年过来。
3: 爹他们讲做，他们吃吃吃，爹呢？爹里呀，好多事情叫得来，垃圾，这个他们做做就吃过，他们那个垃圾，他们偷过吃吃，俺这个垃圾人，他们当地有吧吃吃。但爹呢，做就，然后做就吃过多的，然后的可能那个人性个重嘛的，考虑到当过了吧，考虑到当就考虑到爹里呀，然后的当吃过，他们那个过的，垃圾的可能是爹里呀，允许谁人不过的，谁人吧。
4: 谁人不得开的规矩的，勒旧的，当然做，对呀，手动当的，自动当些个勒旧的话，规矩个勒旧的，勒旧的那块都是，嗯，通过电，你不接，什么接，等着吃吃，俺做当当当些个的话，我的勒旧规矩勒旧的，都是怕都是通过你们什么是改的啊的，因为呢，谁通过的，你们就过来，
3: 哦，
4: 开的或者人性的，这改主要是动啊，自动当下去。
3: 呃，第那了，毕竟那了，拼音是那的，英语是那P的、R的、N的、D的、S的这些的。我的感觉的，因为呢，是你吧，穿的这个样的。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是。是
4: 다 콜로시산 랑고나 추수 라게 구구도 当俺做能有了规划，做这个啦，解决这个是不是有什么用呢？俺熊龙话做错过的，
2: 才
4: 当年做马小的开的是呢。我某只熊龙话，其他的交在的这个出租过来出租干了呀，别个出租那，我某只的米家的你去抓的话，某只的邻居那呀抓没多个，谁的这别个出租那邻居那呀，免交出租的呢？俺某只干做错过要么的。其实邻居也有点叫那某只干做错过要的啦，某只干做错过时候，结果个人不谈不过到谁家的，是吧？